எதிர்ப்புகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது இயேசுவின் சீடர்களை வாட்டுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையே. இதற்கு இயேசு வழி சொல்கிறார். அதாவது சீடர்களுக்கு துணையாக தந்தையின் ஆவியார் இருந்து செயலாற்றுவார். இந்த ஆவியாரின் துணை கிறிஸ்தவ சமூகத்திற்கு என்றுமே உண்டென இயேசு தம் சீடர்களுக்கு அளித்த வாக்குறுதி குறிப்பாக ஜோவான் செய்தியிலே விரிவாக காணப்படுகிறது. கடவுளின் துணை நமக்கு இருப்பதால் இயேசுவின் சீடர்களாகிய நாம் எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை. இருப்பினும் இயேசு தம் சீடர்கள் மூட துணிச்சலோடு நடக்கலாகாது என்பதை குறிப்பிடும் விதத்தில் பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் எனும் அறிவுரையை வழங்கினார். பாம்பு தனக்கு ஆபத்து வருகின்ற வேளையிலே தப்பித்து ஓட பார்க்கும். ஆனால் தப்பியோட வழியில்லாத நிலையில் தன்னை தாக்க வருகிறவரை எதிர்த்து தாக்க தயங்காது. எனவே முன்மதி எனும் நட்பண்புக்கு பாம்பு உருவகமாயிற்று. அதுபோல புறா பொதுவாக அமைதியின் சின்னமாக கருதப்படுவது. மாபெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உலகமே மூழ்கவிருந்த போது கடவுள் நோவாவையும் அவருடன் இறந்தவரையும் காப்பாற்றிய கதை தொடக்க நிலையிலே கூறப்படுகிறது. அப்போது வெள்ளப்பெருக்கு முடிவுற்று ஆபத்து நீங்கியது என அறிந்து கொள்ளும் விதத்திலே புறா தன் அலகில் ஒலிவ இலையை கொணர்ந்ததை நோவா புரிந்து கொண்டார். எனவே அமைதியையும் கபடற்ற தன்மையையும் நல்லிணக்கம் கொணர உழைப்பதையும் காட்டுகின்ற சின்னமாக புறா உள்ளது. சீடர்களிடம் இப்பண்புகளும் துலங்க வேண்டும். எனவே நாம் அமைதியை நிலைநாட்டும் மனிதர்களாக கபடற்ற உள்ளத்தோடு செயல்பட அழைக்கப்படுகிறோம். அதே நேரத்திலே கால இட சூழ்நிலைகளை கருத்திற் கொண்டு முன்மதியோடு செயற்படுகின்ற பண்பும் நம்மில் துலங்க வேண்டும்.

0: சக்தியின் நாட்குறிப்பு.
1: இன்று ஜூலை மாதம் 10 திகதி 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை மூத்தநயினார் ஆலய வருடாந்த மகோத்சவத்தில் இம்மாதம் 12 திகதி மாலை 6 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து சப்பர திருவிழா இடம்பெற உள்ளது. தாந்தாமலை அருள்மிகு ஸ்ரீ முருகன் ஆலய வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய தினம் இரவு 6:30 தொடக்கம் மட்டக்களப்பு சத்ருகொண்டான் வரையுள்ள கிராம மக்களின் திருவிழா நடைபெற உள்ளது. செங்கலடி திருவருள்மிகு தேவி கருமாரியம்மன் ஆலய வருடாந்த நந்திராட்டு பெருவிழாவில் இன்றைய தினம் திருக்குடமுழுக்க நிகழ்வு இடம்பெற உள்ளது. கல்லடி உப்போடை நொச்சிமுனை அருள்மிகு ஸ்ரீ பேச்சியம்மனாலய வருடாந்த சடங்கோற்சவம் ஆகஸ்ட் மாதம் 9 திகதி ஆரம்பமாக உள்ளது. கலகா நில்லம்பை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனாலய வருடாந்த அலங்கார உற்சவம் ஆகஸ்ட் மாதம் 7 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. மாத்தளை மகாவலி கங்கை அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க முருகன் ஆலய வருடாந்த மகோற்சவம் இம்மாதம் 14 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இதேபோன்று உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறவுள்ள சமய சமூக கலை கலாச்சார பாடசாலை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை சக்தியின் நாட்குறிப்பு தபால் பெட்டி இலக்கம் 75 தெபானம பன்னிப்பிட்டி என்ற முகவரிக்கும் 0723854 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள்.
0: சக்தியின் நாட்குறிப்பு. டெங்கு நுளம்பு அதிகமாக பகல் வேளையிலேயே கடிக்கும். எனவே குழந்தைகளுக்கு முழு கை மற்றும் முழு கால் ஆடைகளை அணிவியுங்கள். ஜன்னல்களுக்கு வலை பொருத்துங்கள். தேவையான இடங்களில் நுளம்பு விரட்டிகளை பயன்படுத்துங்கள். சிறிய முன்னெச்சரிக்கை பெரிய பாதுகாப்பை தரும்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: அருந்தும் பால் தேநீர்
3: இருந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்றும் போலவே சிறந்த தரம் மற்றும் குறைந்த விலையில் இன்றே உங்கள் அருகில் உள்ள புதியவை குறைந்த
4: கொஞ்சம் மலையகம் எங்கும் சக்தி மயம் 103.9 104.1. மக்கள் பேசும் மக்களின் சக்தி.

0: என்ஜிகே திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் அது.
1: சிடிபி நிலையான வைப்புகள் மூலம் 15% வரையான நிகரற்ற அனுகூலங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0117-388-388 அழைக்கவும். பிபிபி எல்கேஏ அவுட்லுக் ஸ்டேபிள் ஃபிட்ச் ட்ரேடிங் ஸ்ரீலங்கா லிமிடெட் மதிப்பீடு பெற்றது. இலங்கை மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற நிதி நிறுவனமாகும்.
0: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய காலை நேரத்தை இன்னும் சந்தோஷமான காலையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களினுடைய குட்டீஸ். குட்டீஸ் சரியான பதிலை சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். சரியான பதில் சொன்ன சில பேரில் இருந்து நாங்கள் அடுத்ததாக எங்களினுடைய குட்டீஸினுடைய குரல் பதிவுகளை தரலாம் அப்படின்றோம். இன்றைய தினம் குரல் பதிவு தரதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, இருந்தாலும் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்து குரல் பதிவை தரத்துக்கு நான் ட்ரை பண்றேன். கேட்டு பாப்போமா.
2: குட் மார்னிங் அண்ணா, நான் வத்தலையில இருந்து தருணி ரவீந்திரன் பேசுறேன். அண்ணா, அந்த எண் வந்து 16 வந்து 2 பெருக்குனா 32, 32 8 கூட்டுனா 40, 40 4 பிரிச்சா 10 அண்ணா. அந்த எண் வந்து 16, விடை 16.
0: ஓகே, சரி, அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அடுத்து
3: குட் மார்னிங் அண்ணா, நான் பண்டாரவளையில இருந்து தக்ஷன் பேசுறேன்.
4: ஹாய் அண்ணா, நான் படித்ததுல இருந்து துஷ்வந்தன் அஸ்வினியா

0: பாக் end of season sale buy one and get one free green tag பொருள் ஒன்று வாங்கினால் மேலும் ஒன்று இலவசம் ஜூலை 12 ஆம் தேதி வரை மட்டுமே ஃபேஷன் பாக் வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்
1: Voice of the people.
2: மக்கள் குரல்
0: வழங்குவது Fashion Park end of season sale buy one and get one free green tag பொருள் ஒன்று வாங்கினால் மேலும் ஒன்று இலவசம் ஜூலை 12 ஆம் தேதி வரை மட்டுமே Fashion Park வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும் அவசர பண தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடக வைக்க வேண்டாம்
3: அதிகபட்ச பாதுகாப்பு உயர்ந்த மதிப்பீடு அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி
4: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே
5: இயற்கை எழிலும் நீர்வளமும் மிக்க மலையகத்தை விரும்பாதவர்கள் எவரும் இருக்க முடியாது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கூட கவர்ந்தெழுக்கும் அளவுக்கு கொள்ளை அழகு கொண்டதாக இருக்கின்றது எழில் கொஞ்சம் மலையகம் மலையகத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் தேயிலை செடிகளுக்கு பின்னால் இன்றும் பல மக்களின் கண்ணீர் கதைகளும் இருக்கவே செய்கின்றன தலவாக்கலை பிரதேச இலகத்துக்குட்பட்ட ஊட்டுவெளி தோட்டத்தின் பிரிவில் ஒன்றான பிரபீர் தோட்டத்தில் சுமார் 75 பேர் வாழ்ந்து வருகின்றனர் பிரித்தானியர்களின் காலத்தில் அமைக்கப்பட்ட 24 வீடுகளை கொண்ட தொடர் குடியிருப்புகளிலேயே இவர்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் நீண்ட கால புறக்கணிப்பினாலும் அடிப்படை உரிமைகளையும் இழந்து இன்று வாழ்வாதார போராட்டத்திலும் உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழலிலும் தவிக்கும் ஒரு தோட்டமாகவே பிரமீர் தோட்டம் காணப்படுகின்றது 100 ஆண்டுகள் பழமைக்கான இந்த தொடர் குடியிருப்புகளினாலும் எந்த நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ள சுவர்களினாலும் அப்பகுதி மக்கள் பாரிய சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர் கடும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் சுவர்கள் இடிந்து விழும் அபாயத்தை எண்ணி எண்ணி நாளாந்தம் மரண பயத்தில் உறைந்து போயிருக்கும் இந்த மக்களின் கதறல் அதிகாரிகளின் செவிகளை எட்டுமா என்பதே அப்பகுதி மக்களின் சொல்லுனா துயராகும் உறுதியற்ற சுவர்களினாலான இந்த வீடுகள் தற்போது உறுதித்தன்மையை முழுமையாக இழந்துவிட்டன அழுத்தங்கள் குறித்து மக்கள் பலமுறை தோட்ட அதிகாரிகளிடமும் கிராமமட்ட அதிகாரிகளிடமும் முறையிட்டும் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஒவ்வொரு முறை பெய்யும் மழையும் தங்கள் வீட்டின் மீதான மரண தீர்ப்பாக இருப்பதாக அவர்கள் கவலை வெளியிடுகின்றனர் இரவு நேரங்களில் தூக்கமின்றி அச்சத்தோடு நாட்களை கடத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் சுட்டி காட்டுகின்றனர்
6: எங்கட வீடுகள் இடிஞ்சு காணுக்கு போற மாதிரியே இருக்கு எங்கட்டு வாசப்படி ஓரமெல்லாம் உடஞ்சு எங்கட்டு டாய்லெட் எல்லாம் உடஞ்சு மழை காலத்துக்கு எங்களுக்கு இப்ப அதை ஒருத்தர் வந்து பாக்குறாங்க செஞ்சும் குடுக்கறாங்க இல்ல குசினி எல்லாம் உடஞ்சிங்க எங்க
7: எங்களுக்கு எங்கனைக்குல தண்ணி வசதி பத்தாது அதுவும் இல்லாம வீடுங்கெல்லாம் எங்கனைக்குல உடஞ்சு ரொம்ப சேதமா இருக்கு மழை டைம்ல இருக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு டொய்லெட்டும் உடஞ்சி மழை டைம்ல எல்லாம் உடஞ்சி கூரைங்க எல்லாம் கொஞ்சம் உடஞ்சே தான் இருக்கு தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டம் மழை டைம்ல வீடுங்களுக்கு பாதிப்பு ரொம்பவே கானெல்லாம் ரொம்ப இடிஞ்சு வீடெல்லாம் கான் வழியா போற மாதிரி தான் இருக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல
6: சரியான பிரச்சனையா இருக்கு எல்லாம் வந்து பாருங்க பாத்துட்டு ஒண்ணுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த வீடு வாசங்களும் அப்படித்தான் இருக்கு இந்த லைட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியுங்க இல்லன்னா நாங்க வந்து பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன அவதி பண்றோம்னு எங்களுக்கு தான் தெரியுங்க நீங்க பேசாம வந்துட்டு வந்துட்டு பாத்துட்டு பாத்துட்டு போயிடுறீங்க ஒண்ணுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்க என்னத்தான் செய்யணும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த பெரிய காலனால எங்களுக்கு சரியான ஆபத்து தான் வரப்போகுது இந்த லைத்துக்குங்க
5: சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இந்த தோட்ட மக்களுக்கு பாதுகாப்பான மாற்று வீட்டு வசதிகளை வழங்க வேண்டியது காலத்தின் தேவையாகும் காலம் கடந்து செய்ய போகும் உதவி ஒரு உயிரை காக்க போவதில்லை ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு ஆக்கப்பூர்வமான தீர்வொன்றை பெற்றுத்தருவது அதிகாரிகளின் கடமையாகும் அதுவரையில் மக்கள் குரல் தொடர்ந்தும் அவதானத்துடன்

0: காய்ச்சல், கடுமையான தலைவலி, உடல் வலி அல்லது தோலில் சிவப்பு புள்ளிகள் தோன்றினால் அதை சாதாரண காய்ச்சல் என அலட்சியம் செய்ய வேண்டாம். உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்லுங்கள். ஆரம்ப சிகிச்சை டெங்குவின் ஆபத்தை குறைக்கும்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேர்களை சந்தோஷமாக மாற்றுவதற்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல போறோம். அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் ஹிமாலயாவிடமிருந்து ஒரு பரிசு பொதியை வெல்வதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது.
3: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால இந்த வாரம் முழுக்க சரியான விட சொன்னவங்கள இருந்து யாரு வெற்றியாளராக மாறியிருக்காங்க, 5 பேர் இன்றைய நாள்ல வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி மூலமாக ஹிமாலயா வழங்கக்கூடிய கிஃப்ட் ஹாம்பர் பரிசாக பெற போறாங்க. அவங்களுடைய டீடைல்ஸ் நிகழ்ச்சி முடியும் போது நாங்க சொல்லுவோம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத எங்கயாச்சும் நர முடி தெரியுதா அப்படின்ற காலம் போயிட்டு என்ன மாப்பிள்ள தலையில முடியே காணோம், அவ்வளவு வயசு போனவரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி இருக்க கூடாது. பார்த்ததுமே மாப்பிள்ள டபுள் ஓகேன்னு சொல்ற மாதிரி இருக்கணுமா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய கூந்தல் உதிர்வுக்கு நீங்க ஒரு முடிவு கட்டதான் வேணும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட கூந்தல் உதிர்வினால ரொம்ப ரொம்ப நீங்க ஒரு சிக்கல் எதிர்நோக்கிறதா இருந்தா ஹிமாலயா வழங்கக்கூடிய ஆன்டி ஏர்ஃபால் பிரிங்கராஜ் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனரை பயன்படுத்துங்க. இது 96% நம்முடைய கூந்தல் உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடியது.
4: அப்பா ஒரு கதை சொல்லவா?
5: சிங்கம் கதையா
6: முதல் பாகத்தில் கொடுத்த அதே விறுவிறுப்பு அதே நகைச்சுவை உணர்வு இந்த திரைப்படத்தில் இருக்கிறதா? கட்டா குஸ்தி 2 இந்த வாரம் சக்தி பாக்ஸ் ஆபீஸில் சனிக்கிழமை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
7: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
5: அம்மா, நீங்க சொன்ன கதையில சிண்ட்ரெல்லா ரொம்ப சின்ன பொண்ணா?
8: இல்ல தங்கம், அவ பெரிய பொண்ணு.
5: அப்போ அவ அங்கிருந்து தப்பிச்சு போயிக்கலாமே.
8: அனாமகள் அவ இருந்தது தன்னொரு இளவரசர் வந்து காப்பாத்து மறைக்கிறானே.
5: நானண்டா யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் காத்திருக்க மாட்டேன்.
9: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர், எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள். கமர்ஷியல் கிரெடிட்.
2: இன்றைய தினமும் எங்களுடைய நேர்களுக்கு சொல்லிவிடலாம், நீங்க உங்களினுடைய டயலாக் அல்ட்ரா கனெக்ஷனை பெற்றுக்கொண்டீங்க அப்படி என்றால் உங்களினுடைய இந்த இன்டர்நெட் வாழ்க்கை அல்லாவிட்டால் டிஜிட்டல் வாழ்க்கை வந்து பிரகாசமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
3: எதனால நாங்க இப்படி சொல்றோம்னா டயலாக் அல்ட்ரா கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கனா அன்லிமிட்டெட் கால்ஸ், 1000 SMS ஓடு, 25 GB. இது அவ்வளவுக்குமே மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க பாக்கலாம்.
2: எவ்வளவு?
3: 1495 ரூபாய் மட்டும்தான். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சம்பளம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த டேட்டா கனெக்ஷனுக்கு அதிகமா செலவாகுதுன்னு யோசிக்கக்கூடிய காலகட்டத்துல கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கிறோம் உங்களுடைய டிஜிட்டல் லைஃப நீங்க நல்ல விதமா கொண்டு போறதுக்கு டயலாக்னுடைய அல்ட்ரா கனெக்ஷனை பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பேக்கேஜ் நமக்காகவே டயலாக் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஹை ஸ்பீட்ல டவுன்லோட்ஸ் அண்ட் அப்லோட்ஸுக்கு பெஸ்டானது. இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ரீலோட் அல்லது மை டயலாக் ஆப்பின் ஊடாக ஆக்டிவேட் செய்ய முடியும்.
10: மற்றும் 96% வரை தலைமுடி உதிர்தலை கட்டுப்படுத்த முடியும். கியசிரமிருந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்றும் போலவே சிறந்த தரம் மற்றும் குறைந்த விலையில். இன்றே உங்கள் அருகில் உள்ள கீழ்சிற்கு விரையுங்கள்.
11: கீழ்ஸ், புதியவை குறைந்த விலையில்.
12: பரபரப்பான அடுத்த கட்டத்துக்கு தயாராகும் சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2.
13: சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார்.
12: நம் நாட்டு இசையமைப்பாளர் டிரோன் பெர்னாண்டோவின் தெரிவில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகும் 12 பாடகர்கள்.

0: சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 சனி மற்றும் ஞாயிறு இரவு 7 மணிக்கு
1: சக்தி எஃப்எம் என் நிறமும் சூப்பர் ஹிட் பாடல்களோடு.

0: Shakti FM.
1: We play the hits.
0: Shakti FM. இணை அனுசரணை வருடங்களாக உங்களை காத்த HMB Assurance இப்போது HMB Life வாழ்விற்கு சிறகாய்
2: நீ